0: 骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗你！骗 再混一会儿。
1: 老掌柜的，别拿他当教化，我们花子行里没有这样的王八蛋。歇了。